தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத்துக்கு தக்கடத

0: பம்பையில் ஜாதனே
1: சரணமய்யப்பா,
0: பந்தளதாசனே
1: சரணமய்யப்பா,
0: சத்தியமாம் பொன்னு பதினெட்டாம் படிமுகளில் வாணரலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே
1: சரணமய்யப்பா,
0: ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமி.